என்ன ஆகணும், குறையில் ஆகணும், ஆறா எண்பையில் ஆகலாம் டூட்டூர் போய் முத்திச்சாங்களா இல்லை சுள்ளா உண்டா அவனையும் அல்ல வீடுங்க அவரை வெயிட்டிங்க அங்கே ஒன் முக்க இருக்கும் கல்லை ஆகணும் சாட்டம் இல்லையா ஒன்று மண் கால்பா

அவளுடைய விகாரமான காரால் அவருடைய காரமான வரலோனாக அறிஞ்சன அவர் மகளோனா அவருடைய காரமான காரலோனாக அறிஞ்சன.

கடிகாரமான கரையிலவரிஞ்சனா ஒரே பழையூட்டும் மண் கால்பா பண் கால்பா கீக்கார மண் கால்பல வஞ்சி பண் கால்பால எங்களோட போயில் போய் ஒரு ஜாயின்டானே வயலு சுண்டா கொள்ளும் இதனோ